0: 你我心里也
1: Ale, posyo la, kina kumi sushua.
0: Yunga, ran lega chish, manang dami. Amchila, kati nekhan di kuyi na.
1: Karna son, genji do khabish nangi. Takse chebe chebe dungi rupo.
2: Shoda.
1: 波拉孔我就真的前辈你不是唱过些呢你也得一块呢空个你也不得牛去落个这阵就列阶这阵成功可是好的贴不下你这块能没拿了怕送着谁前的车就看了个那个屁不是我那不没人不话让你也接着张杰罗杰斯出去
3: 给给你也对了上了卷大妹妹能不就得马点的用途给啊给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给了给
2: ཉེ ངུ ཆོ ལ ཆེ ཁེ ཆེ ཤུ དེ ནང མེ དུ གུ དང གར དང མི སི ཉེ དེ ན སེ དེ ཕོ དེ ཁ ཆེ སམ ལ ཐོང གོ ཤེ མི ཁ ཆེ ནི ཐོ དོ སུ ཡ གི སིམ ཤུ ཆེ པོ ཆེ རེ ཝ ཡུ ཚེ མེ ག དང ཨམ ཅེ ཅུ ཡུ ཤེ དང ཁན ད མེ ག ན ལ དེ བེ ཤུ གོ ཚེ ག མ ན དེ བ དང ཅི གུ རེ སང གུ ཡུ ཁེ ཤེ Bola kong cha xa wina. Nga zui te ti mungu shu wuji. Nga zui nang me suwa shu si lebu shi. Da dui da. Yang kurang ju gu pi tong a. Nam yu di ka zhe.
1: Nen miang gal di dui da ni yu ruwa. Lo zhe zhe du ju yu ba kha rore. Zhe zhe du ju le na nal shi gu yub de urbe. Miang gal shu wina lo de che yim ka xe tuyab de dun gu go shi. ཁས ཁས ཁས ཁས ཁས
2: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས
1: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས
2: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས
1: ཁས ཁས ཁས
2: Kasi bie la, mi gu gu di nzhe shi tu gu gu la.
1: Liu Fei. Di nzhe shi tu ya? Nga tu hong ta ka pio ga chi?
3: Di chi me.
1: 你要嘛写回来，先擦水吧。我抽完油，让开水我那去喝油。啊，这喂喂喂，我若不写写，你这记对不对？对的。
3: 我也没让他答应呗。你开始若不写擦水，你这样用去，店面卡里没多装卡嘛的，你这嘛我得这可把有嘞。
1: 波拉西，退休老成累些。
3: 让给米萨来三家把这里用对，罗真那边呢？那对三把给我们多，这就看了给核心人吧。
1: 那对看了业主呢？这就看了用嘛些。不知道忘了，
3: 这就看了那边肯定有没？让给俺来三十斤的，罗真那边这就看了业主呢？面具要我钱么头钱？店员呢？那是什么店的？有嘞？
1: 那边那啥店家把给我们眼嘛些没有嘞？眼面就看了用些，对的个差就是。 给谁让你呢？你这钱不对啊。
3: 勇啊，都是你，你内行现在打死钱，你去原来练球。
1: 比着长的牙齿。
3: 喂，你内只扩张切土边么多？面具切开了，若不切土么多啊？

0: rangi sose nungba cha xiawi ne chigi ta ngamo ne pete saji sabo di gari se na tabe jemu yindewa mang che chi ta jemu yindewa kungu duk xia di lhagwa chi dewa yine chigi ta kimza na le jemu di maso mang da chi duk se kye nyung yuwa
1: Kesan dhe ki chonzo kuryu chudi cha che kansar kyo ni samlo tang ya kuka minyebe kapsu Sishun ki thuri chang riri 新竹那水雷西拉达的切过藏地当上茶杯该进一度空了日外切不起冲米族各种切别决定来拉不米米卡这个心呢举心等呢心烈了退休期呢永不扫米的不谈米卡这个切杀人举心见米西别心这起起有亚米卡这个举心得别了在心给米别心呢讨钱给该上这些给心秀恰年嘛爹吧 Kongi, Tukim Jere Chene, Samlo Lopsu Gyakparchi. Kongi Laksam Tang, Utsu Le Dene, Sine Chungmi Changmar, Simgui Tebyu.
2: Kongi Chang, Zhe, Kongzi Pe, Tien Paye De Kanye Sine, Kongzi Nen Pe San Tene, Tante Tsoge, Tiki Mungi Na Le Chige, Ta Ki Tsu Che, Tendo Kale Chungo Che Waga. Wadi Ta Tiba Ti, Zhe Tang Nye, Tata Tse Che Waga, Tse Tse Tse Tse Pele Che. Tante Nen Pe San Chal Shane Chige, Ta Nen Pe San Kho Tsu Ne.
1: Lore ne, lore che di. Xing xun chung mi chui da gyung ce zui wo. Qi men ge jin se ne, zawa chuk pa tang. Qi wan bu ba, lu dap ge ba, ge sar ya bu chung yu. Nguan che, gya ti ti ki ri wo, rin bie xin, ngwa ting ting tu kyur.
0: Da ngang zi lo jang, lo da jang ki jiki ngwa jang ki jiki nam jang di duan ni zi bi ta, da li lo zhu duan chi, di da si zhu yu ba si. Da dan di si. Sebol cha xa yina chigi taa jego naqsu di yagu tuu ni chigi naqsu ngozaan di yaar yaar dindaxi zhugu yubu chi chung suus. Taa rang zu nal cha xa yina chigi taa mang zao mang chea chigi taa chigi chili xolea saka tu stromo gobi loda jaan ki chigi namdaan di nali xiu cha chigi kimzaan suusui yungbo di maa su chigi panu dindaxi yagu chi tuu suus.
1: Naki long tu si long taa junbe cha di yu dar ngo. Kaysan zhe xe ki song nye, junba chong zhe naak sib tu chaar yung. Nye wu lu dap ki sem nye, kong ki kawa chee be, junba chee du chu.
3: Da sa zhi di zhi wo li ya, mu nga zhi xip xip jia zhi, yo baas. A di naal cha xa nye zhi ki di da mandra bi sa zhi ka, da nga zhi yo baas. Di naal cha xa nye zhi ki da rang zu ki mang zu. Leishu di maa son utu saka tuk yo baas.
1: Laa nyi la teni, satung chu di, riwen ju xin dap. Tengi char, ju xin lu dap geni, chi lung ka ni ling jia su kyu ruwa tang. Ge dup ki, ben bar xin yu. Naak zai pui bi, ring ne jang, pei jia xin yu.
4: O, laso laso. Tā jōgō tsār yō tō wōlē, tā nīmō sōmī shīnā tsār yō, ān tsār tā gā yā xia wā pī chā, ān gā nā tō pā tō chā wā chā chā yā gā lē yō wōlē.
1: Khabar kiāng gē tī, hā sār, gōlām gō nē tē yō. Nīmē sēm nā, ngā tō tī, tsōng zām mīn bār, jūn bē ngū mī rīng nē shū shā kī lā kzē lō, kē lēng tō bā chī yīn bā, sē bōr shīn kī yō. Tēn kē chē bē tū zhō nā, gōlām tū gā shī, sū sī yō bā shī.
4: ओ ताते ने तिंग दा छास ओ तानि मा कम ये दु कप तास नि या जे श ने तिंग दा जे सु मो वे जला ता हंग द छास ने या जे गा यो ने इन बेले
1: कप गु रे छे ने लोन दे जे रि जे म्यो थे जे थे म जिन छे दे ngü mi ri ne xu xia ge yu jia
4: ओ पापा Nga lasa chala kya kya dunga yindu.
1: Junbei gulam ti, naba sar kya ki toa ni, minga le mawe soe na kyo tuba chung yu. Gu juu shab juni, ngu mi ringne shu sha ki jun zinba haba tsiri ki be zun wo, nga le tar chin ki. Chub dan riri ta, xe dan riri le, junba chung zu na we lak she ki jun yung si chi. 戴马拉村长途越过了小区店内沙巴组队车堂七秒一
5: 年说不定的水平呢说句都是给我谁的
6: 铁西地区的用过没呢年前第二十多
5: 对这边
6: 我有的出手的手里他都得了出去水
5: 对年说不定的过了吧
6: 用过的先不到英雄前面的
5: 用啊今天没做了什么大名呢那最初新开有事的这个事新开有事的如果是不是今天算了差不多有事
1: 全部重组第二趟镜头三年十八年算不停有过出口的事查到年大恰有不行고주짜짜작배초의의지쿠심조냐세수둔지지심롱탕조니강사르투준바총조니하사기추어수작배동류총조시인바타지도댐배총습조둔채바타듀니기감탕지둔냠내기모자라사바시되유텐기찰고주탕하세냐이낭예디하산의공갈파기뉴드숭남탕허시작람공갈남탕제규디은젠주참체배리종디양타린도체배내탕지투투바총유딘쥐린지디악체도신드강의나위요체제를롱오체도망부치소그성와냐차톱등강의加起为同安的帮兄弟那位重结起桑兰帕日若被这苦难心就被定期帕日短天见面也往平常里在那这样给桑娃写吧见面就注意
7: 年年在当那不如果年在那根吧四处人吧那就真的做给那公第五年在预防那当那位所学上的给当那生活当当时大军在前年给给我进屋里预防那打那位数据看给监管堂许诺中国苍板应当移民案两名囊出了移民陆制堂是这样囊出给接了第六点那话钱那话第不明白堂那话手脚吧四处狼吧就是两把手给年轻鱼子预防那打那位数据看了配档那话五只长把手给那位年轻鱼子预防那打那位数据看了配档预防那话数据看给那话莫不堂那话张之前的接了第六点那话时间也用给母鸡同党言行人民昂陆制党习近两名解囊说那国党那位那对鱼子预防那党那位苏区抗了别党这党陆制卡巴联合国估计主体松啊积极给三年哈斯统一两者老了富康民康给他追
8: 年少的鱼子这不林样子的区别门顿卡着洋茶别他在鱼里地上
9: 亚明金边能空地不灭不堂能空卡吧能去养死顿吧国拿国鱼口老子你对老子竞争节目都不说给亚明你去吞噬要不青皮糖都撇糖青皮糖给吞噬青皮路呢结合起青蛙垃圾鱼边亚明拿出去洗洗最新的研究列出别，明确的温度的冷却特别难结果呢，明确那空气稍微解脱不了，明确的巨人难吸加灭火的糖，那空气普通灭火糖呢，小菌感染灭吧，也难上头。
10: 运动也没热的糖，体外人心气也没热了，偏不热。巨人用了吸收油别，吸收补气了，减凉油，卡巴安扎，来我也估计，除损骨骨，骨除损三年。他是杨成朗富康面康体年度不三百卡纸青皮糖那年地糖地年是个字弄不起来地块卡纸青皮糖那年面积重康如果重叠捏通去管不了如果六穷糖不要卡纸青皮糖那年面积重康
11: 跟我这阵子好的事呢刚把捆把打开
12: 咱们点不远吧咱俩马个吧你哪马去吧你我爹当初还见过很多的，爹当，投入得不起死人那些。
13: 那对年人呢？你我
10: 我打建个韩国的票呢，也不行，就多。另外打建个韩国的，建国个跌单了，送就投不多啊。五百字自行去摘取全国田里，去自国那趟修路，二部七头给走啊，吃毛索，自行忙不来，独领七八十银币，给团去摘取给我趟七七，去给五只打共七百，投了的。五百字自行去摘取全国田里，自行去人忙不来，独领七百，吃毛阿不买了，出现那个忙心。 摘取秋季，随心用来级别通能段。龙年时，自行去摘取村大溪银币过年了。地摊去摘取秋白，地囊养林土。谈得可把今年俺又能吃，人中年月去，既白月银了，摘取秋白又接恰张即将白月银。怕些五百字自行去摘取店内去谈的摘通通了，摘取秋白果是不是古糖果树古糖，摘人娃摘取秋白果炖出炖古糖果树古来玫瑰金。年代从干了，我来撇干去，关注就人不明白。
12: 这是一个物质桌堂，当用起原因。过年了，地摊去摘菜给把糖，物质大用当归去，五百字自行去摘菜给把糖，这送店里看了撇糖，落地开把来个结果去，初级送啊，积极个。我啥不的？我呢，现在面这个半夜要多啊，你就这样不行多，养过，养，就这点呢。 要得不？连我爹当初来红果地，花不钱不送账，刚把那几个糖，刚别说到证明拿照过，很巧多啊。一支由工人、干部、技术人员组成的铁路勘测队，从未。